0: நான் ஸ்வேதா ரமேஷ் பாபு, சிந்தி ஹைஸ்கூல் ஹெப்பால்ல ஸ்பெஷல் எஜுகேட்டரா வேலை செய்யறேன். என்னோட ஸ்டுடியோல பிரதீபா ஜே, அவங்க அகாடமி ஃபார் சிவியர் ஹேண்டிகேப்ஸ் அண்ட் ஆட்டிசம் ஸ்கூல்ல ஸ்பெஷல் எஜுகேட்டரா வேலை செய்யறாங்க. இன்டர்நேஷனல் டிசபிலிட்டி டே டிசம்பர் 3rd, அதை ஒட்டி ஆட்டிசத்துடன் ஒரு பயணம் கர தலைப்புல நாங்க ரெண்டு பேரும் கலந்துரையாட இருக்கோம். வணக்கம் பிரதீபா.
1: வணக்கம் ஸ்வேதா.
0: முதல்ல ஆட்டிசம்னா என்னன்னு நம்ம நேயருக்கு சொல்றீங்களா?
1: ஆட்டிசம் இப்ப எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அது எப்படி ஆட்டிசம் கேட்டாலும் எல்லாருக்கும் இப்ப எல்லாம் பயம் ஆயிடுச்சு. சோ ஆட்டிசம்னா மன இறுக்கம். ஆட்டிசம் வந்து ஒரு நோய் இல்ல, அது ஒரு குறைபாடு. அதாவது நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர், நரம்பியல் தொடர்பான வளர்ச்சி குறைபாடு. இப்போ ஒரு 68 பசங்க இருக்காங்கன்னா அதுல ஒருத்தருக்காவது ஆட்டிசம் இருக்கும்ன்றது ரிசர்ச் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுக்கு தான் பாதிப்பு அதிகம்னு சொல்லிருக்காங்க, பெண் குழந்தைக்கு பாதிப்பு கம்மி அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: சொல்ல மறந்துட்ட நேயர்களுக்கு, உங்க மகனுக்கும் ஆட்டிசம் இருக்கு இல்லையா? அவருக்கு ஆட்டிசம் இருக்குன்னு எப்ப கண்டுபிடிச்சீங்க? அறிகுறிகள் என்னென்ன பாத்தீங்க?
1: ஆட்டிசம் அதான் என்னோட பையனுக்கு வந்து அவனை நான் பர்த்ல இருந்து பார்க்கும் போது எனக்கு எந்த ஒரு பெரிய சிம்டம்ஸும் எனக்கு தெரிய வரல.
0: உங்க பையனுக்கு ஆட்டிசம் இருக்குன்னு எப்ப கண்டுபிடிச்சீங்க? அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன பாத்தீங்க?
1: என் பையன் எல்லாரும் மாதிரியும் தான், சின்ன வயசுல இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தான். அதனால எனக்கு பெரும்பாலும் எந்த ஒரு டவுட்ஸும் இருந்தல. ஸ்பீச்ல இருந்துச்சு, பட் என் கூட இருக்கிறவங்க என் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்வாங்க, ஆண் குழந்தைலாம் கொஞ்சம் 5 ஆகுமா பேசுறதுக்கு அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கும் ஓகே, அவன் மாமா தாத்தா இந்த மாதிரி எல்லாம் பண்றான் சொல்றான், நான் சொல்றதெல்லாம் அவன் கேக்குறான் அப்படி இருக்கும் போது பெருசா எனக்கு எந்த டவுட்ஸும் இருந்தல. பட் 2 ஆனப்புறம் இப்ப ஏதாச்சும் வேணும்னு போது அவன் தலை இடிச்சுக்கிறது, அழுதா 1 கூட அழுதுட்டே இருக்கிறது என்னன்னு கூட புரியல. எனக்கு அப்பல இருந்தே ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 2.5 ஆயிடுச்சு.
0: அப்போ யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனீங்க? அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க?
1: முதல்ல வந்து நான் என்னோட பீடியாட்ரிஷியன் தான், லைக் வேக்சினேஷன் போடும் போது அவங்களதான் நான் பார்த்தேன். சோ அவங்க சொன்னாங்க, உங்க பையன் நார்மலா இருக்கான், எல்லாமே பண்றான் இல்லாமா, கூப்பிட்டா திரும்புறானா எல்லாம் பண்றான் இல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு காது டெஸ்ட் பண்றது அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்ல டாக்டர், அவன் பேசவே இல்ல, சில டைம்ல ஓவரா அழுகுறான், தனிமையா இருக்கணும்னு நினைக்கிறான், அங்கே இருக்கணும்னு நினைக்கிறான், அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அவங்களுக்கே இதாயிட்டு, ஓகே நீங்க மலேஸ்வரத்துல சைல்ட் டெவலப்மெண்டல் சென்டர், அதாவது குழந்தைகளுக்கான வளர்ச்சி மற்றும் குறைபாடு பற்றி இருக்கிற ஒரு சென்டர்ல போய் நீங்க அசஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி அமைச்சாங்க.
0: அவங்க என்ன சொன்னாங்க, என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க உங்க பையனுக்கு?
1: அங்க வந்து சைக்காலஜிஸ்ட் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி செக்லிஸ்ட் எல்லாம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஒன்னா சொல்லிட்டு என்ன கேட்டுட்டே இருந்தாங்க. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, நானும் லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்ததுனால ஆட்டிசம்னா என்னன்னு தெரியுது, தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு தெரியாத மாதிரியும் இருக்கு. என்ன என் அம்மாவுக்காகட்டும் இல்ல என்னோட கணவருக்காகட்டும் இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் எதுவுமே என்னால் சொல்ல முடியல, பிகாஸ் அவங்களுக்கு அந்த தன்மை இருக்காது. சோ அதனால எனக்கு ஒரு மாதிரி, நான் இந்த பக்கம் எதுவும் சொல்லிக்காமலே, லைக் ஓகே அசஸ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட், அதனால அங்க போய் இருக்கணும்னு சொல்லி சைக்காலஜி என்னென்னலாம் க்வெஸ்சன் கேட்கறாங்களோ அது பேக் டு பேக் கேட்டுட்டே இருந்தேன். சோ அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பையனுக்கு மாடரேட் லெவல், அதாவது நடுநிலையான ஆட்டிசம் இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு அந்த டைம் வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சு, ஓகே அதெல்லாம் இருக்காது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் எப்ப அவங்க சொல்லிட்டாங்களோ கம்ப்ளீட்டா நான் பிளாங்க் ஆயிட்டேன்.
0: ஓகே, நீங்க சொல்லும் போது மாடரேட் ஆட்டிசம் அப்படிங்கற ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்படின்னு உங்க பையனுக்கு இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க, சைக்காலஜிஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை அக்செப்ட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? உங்க குடும்பத்துல என்ன மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஸ்வேதா, அக்செப்டன்ஸ் சொன்னாலே நிஜமாலே அது நான் இப்ப பாக்கும் போது இட் இஸ் லைக் அ பிக் ஜேர்னி, லைக் ஒரு பெரிய மலை தாண்ட மாதிரிதான் இருக்கு. எந்த ஒரு

0: மதருக்கும் இந்த மாதிரி ஒரு சைல்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கும் போது அது யூ கான்ட் டிஸ்கிரைப், அதை நீங்க ஒரு இதுல சொல்லிட முடியாது. சோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து பையனுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு எந்த மாதிரி சிகிச்சையோ மெடிக்கேஷன்ஸோ கிடையாது, வெறும் தெரப்பீஸ், அப்பப்ப அவனுக்கு அர்லி இன்டர்வென்ஷன் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் போகணும் அப்படியெல்லாம் சொல்லும் போது என்னோட மனப்பக்குவம் லைக் என்கிட்ட ஐ குடன்ட் கண்ட்ரோல், என்னால என்ன இது பண்ணிக்க டைஜஸ்டே பண்ணிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு நிலைமை அது. இப்படியெல்லாம் இருக்கும் போது நம்ம என்ன பண்றது அப்படின்னு இருக்கும் போது, நான் என் பையனுக்கு இந்த மாதிரி சொல்லும் போது நான் ஆல்மோஸ்ட் 3 to 4 months பிரெக்னண்டா வேற இருந்தது என்னோட செகண்ட் சைல்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் யாரை கவனிக்கணும்னு தெரியல, என்னதான் பண்றதுன்ற ஒரு இதுல எனக்கு கை கொடுத்தது வந்து என்னோட சைக்காலஜிஸ்ட். எவ்வளவு தெரப்பிஸ்ட்க்கு போனேன், லைக் ஐ வாஸ் கேரிங் ஆல்சோ, கூடவே போனேன், என் பையனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணேன், பட் அந்த ஒவ்வொரு தெரப்பியும் இட் வாஸ் நாட் கம்ப்ளீட், எனக்கு ஆன்சர் குடுக்கற மாதிரியோ எனக்கு ஃபீல் ஆகல. பிகாஸ் ஒன்னு எனக்கு அது புரியல, இன்னொன்னு அந்த டைம் வந்து என் பையன் அதுக்கு ஒத்துழைக்கலையோ இல்ல ஏதோ ஒன்னு இதுவாவே இருந்துச்சு, எனக்கு கிளாரிட்டி இல்லாத மாதிரி ஃபீல். பட் ஒரு ஃப்ரெண்டு மூலமா இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்கு, நீங்க அங்க போங்க, ஆட்டிசம்க்கு அவங்க தனி ஸ்கூல் வச்சிருக்காங்க, அர்லி இன்டர்வென்ஷன் கிளாஸ் வச்சிருக்காங்க. இப்போ அந்த அர்லி இன்டர்வென்ஷன் கிளாஸ் போகும்போது தான் எனக்கு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர் மீட் பண்ண, அவங்க தான் ஆல்மோஸ்ட் அவங்க மீட் பண்றதுக்குள்ள நான் என்னோட ரெண்டாவது குழந்தைக்கும் அவளும் பிறந்துட்டா, கடவுள் புண்ணியத்துல நார்மலா இருக்கா, சோ அது ஒரு இது. அந்த கவுன்சிலர் மூலமா தான் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 85 kilos இருந்தேன். So, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ட் அப், ஐ குடன்ட் பேலன்ஸ் போத், ரெண்டாவது குழந்தையும் பாத்துக்கணும், இவனையும் தெரப்பிஸ் கூட்டிட்டு போகணும், கண்டினியூஸ் அது கன்சிஸ்டன்டா இருக்கணும், அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அந்த சைக்காலஜிஸ்ட் தான் அவங்க கொடுத்த ஒரு லைக் இது, நீ உந்து பாத்துக்கணும், 24 hours நீ வந்து உன் பையனுக்காகவே கொடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல, அதுல 1 hour உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சினா அது உன்னை எனர்ஜைஸ் பண்ணிட்டு உன்னை உன் பையனை பாத்துக்கிறதுக்கு அது ஒரு இதுவா இருக்கும், நீ கண்டுபிடி. சோ உன்னை நீ இது ரெடி பண்ணிக்கோ, உன் ஹெல்த் வைஸ், மென்டல் ஹெல்த் வைஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்புறம் நீ வா, அப்புறம் பாரு, அதோட டபுள் மடங்கா உன் பையன் நீ ப்ரோக்ரஸ் பாக்கலாம் அப்படின்றது அவங்களாலதான் நான் கண்டுபிடிச்சேன்.
1: சோ நீங்க பேசிட்டு இருக்கும் போது கவுன்சிலர் எவ்வளோ அழகா உங்களை வந்து இந்த சூழ்நிலைய அக்செப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறது புரிஞ்சுது. இதே மாதிரி ஆட்டிசத்தோட இருக்கிற தாயார்கள், மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், இருக்கும் தாயார்களும் பெற்றோர்கள் முக்கியமா கவுன்சிலரை அணுகி அக்செப்டன்ஸ் சீக்கிரமா நடந்ததுன்னா அர்லி இன்டர்வென்ஷனுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்குங்கறத நீங்க எந்த விதத்துல சொல்றீங்க?
0: அர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியம் ஸ்வேதா, அதாவது ஆரம்ப கால தலையீடு. இப்போ என் பையன் நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு 4.5 ஆயிருந்தான். யூஸ்வலி அர்லி இன்டென்ஷன் வந்து பர்த்ல இருந்து 5 வரைக்கும் நம்ம அதை பண்ணலாம். சோ என்ன அந்த அர்லி இன்டென்ஷன்ல இருக்கோம்னா சப்போர்ட்ஸ் சர்வீசஸ் லைக் பேரண்டல் இன்வால்மெண்ட், அதாவது பேரண்ட்ஸும் அதுல இன்வால்வ் ஆகணும். அதுல என்னென்ன இருக்கும்னா இந்த அந்த பசங்க வந்து என்னென்ன கேப்ஸ் இருக்கும், லைக் மேபி அவங்க காக்னிஷன் தான் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல ஏதாவது லைக் இப்போ நடக்கிறது கஷ்டமா இருக்கு, இல்ல அவனுக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது, சோ ஸ்லோவா அது அவனுக்கு பிடிக்கலன்னா ஹெட்போன்ஸ் யூஸ் பண்றதுக்கு வழி பண்றது. சோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து அர்லி இன்டர்வென்ஷன்ல கிடைக்கும். ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட் வில் பி வெரி ஃபாஸ்ட். அந்த டைம்லயே நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணும் போது த சைல்டு ஃபியூச்சர்ல வந்து இன்னும் போக போக வந்து எந்த ஒரு அட்டம் இல்லாம ஒரு அப்ஸ்டக்கல் இல்லாம அந்த பசங்களை நம்ம வந்து கொண்டு வர முடியும்.
1: இந்த தருணத்துல அர்லி இன்டர்வென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ பிரதீபா அழகா சொன்னாங்க. யாராவது அந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரமா அக்செப்ட் பண்ணி அர்லி இன்டர்வென்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து பிரதீபா, சொசைட்டி எப்படி அக்செப்ட் பண்ணிச்சு, சொசைட்டி எப்படி பார்த்தாங்க உங்க பையனை, அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா?
0: அக்செப்டன்ஸ் ஒரு பக்கம் இருந்தா நான் எப்படியோ பண்ணிக்கிறேன், ஓகே என் பையன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா இந்த சொசைட்டியை கவனிக்கிறது ஒரு பெரிய இது. ஆக்சுவலி இப்ப என்ன கேட்டீங்கன்னா சொசைட்டியா அது யாரோ, நானும் என் பையன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அப்ப கேட்டீங்கன்னா ஐயோ அவங்க எப்படி சொல்வாங்களா, இவங்க எப்படி சொல்றாங்களே, மண்ணு தூக்கி போடுறாமா, அவன் பண்றாமா, இத பண்றாமா, என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவங்க ஆட்டிசம் பார்க்க மாட்டாங்க, ஏதோ அவனுக்கு சரியில்லை அப்படின்றதுதான் அவங்க முத்திரை கொடுத்திடுவாங்க. சோ அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எவ்வளவு இது ஆயிட்டேன்னா நிறைய பேரு என்னோட ரிலேட்டிவ்ஸா ஆகட்டும், இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ, ஒருவேளை அவனோட நேம் சேஞ்ச் பண்ணா ஓரளவுக்கு சரியாவானா? இன்ஃபேக்ட் நான் அதையும் பண்ணிட்டேன். அவனோட பேர் வந்து ஒரு பேர் இருந்துச்சு, அது வந்து நியூமராலஜிக்கலா இன்னொரு பேர் ஆயிட்டேன். பை காட் கிரேஸ் அந்த பேர் இப்ப நல்லா இருக்குனால நான் எதையும் தொட போகல. சொசைட்டியை ஃபேஸ் பண்றது இட் இஸ் அனதர் ஒன் டிஃபிகல்ட் திங். பட் அதான் நான் சொன்னேன், கவுன்சிலர் இவங்க எல்லாரும் இந்த அர்லி இன்டர்வென்ஷன்ல ஒரு நெட்வொர்க்குங்க. பேரண்ட் பேரண்ட் இன்வால்மெண்ட். இப்ப நான் ஒருத்த இல்ல இன்னொருத்தவங்களும் அதே பேஜ்ல இருக்கிறதுனால அவங்களோட சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, எல்லாரும் ஒரே மாதிரிதான், அவங்களும் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணதுனால இந்த சொசைட்டி பத்தி நாங்க பெருசா அதை கடந்துட்டேன்னு சொல்லலாம். ரொம்ப அந்த கஷ்டமா இருந்துச்சு, ஒரு அவங்க ஒரு மாதிரி நினைச்சுப்பாங்க, இடையே சத்தம் போடாதடா அஸ்வன்,

0: அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். பட் அதை கடந்து வந்துட்டேன் ஸ்வேதா, அண்ட் இட் டுக் வெரி லாங் டைம் ஃபார் மீ.
1: நீங்க சொல்லும் போது அதுல எவ்வளவு ஆழமான உண்மை இருக்குங்கிறது புரியுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை கேட்டுட்டு இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு ஆட்டிசத்தோட இருக்கிற பசங்களை பார்க்கும் போது அக்செப்ட் பண்ணுங்க. உங்களால அவங்களுக்கு வந்து எதுவும் செய்ய முடியலனாலும் அவங்க அப்படிதான், அவங்களோட இருங்க, அது மட்டுமே போதும். இதுதான் நாங்க கேட்டுக்கிறோம்.
0: சரி ஸ்வேதா, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஸ்பெஷல் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி பசங்களுக்கு என்ன மாதிரி சலுகைகள் கிடைக்கும், அவங்க என்ன மாதிரி ஸ்கூல்ல அணுகலாம், அதுக்கான கன்சிஷன்ஸ் என்னென்ன இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஐடியாவை நீங்க கொடுக்க முடியுமா?
1: கண்டிப்பா பிரதீபா. மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல பொதுவா பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்களே அவங்க பையனுக்கு மாடரேட் ஆட்டிசம் இருக்குன்ட்டு, இப்போ அசஸ்மெண்ட் பண்ணும்போது சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மைல்ட், மாடரேட், சிவியர், ப்ரொஃபவுண்ட் கேட்டகரியில நம்ம பசங்க இருக்காங்க ஆட்டிசத்தோட அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, மைல்டு ஆட்டிசம் இருக்கிற பசங்களை மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மூலியமா சேர்க்கலாம். நீங்க அதுக்கான அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், ரெக்கமெண்டேஷன், டாக்டர் என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஸ்கூல்ல சப்மிட் பண்ணீங்கன்னா, என்இபி 2020 ஓட பாலிசி பிரகாரம் எந்த குழந்தை மாற்றுத்திறனாளிகள், ஸ்பெஷல் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸையும் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல சேர்க்கலாம். ஆனா என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, மாடரேட் சிவியர் ப்ரொஃபோன் கேட்டகரியில இருக்கிற குழந்தைங்க வந்து ஒன் ஆன் ஒன் இன்டர்வென்ஷன், அதாவது ஸ்பெஷல் ஸ்கூல், ஆஷா மாதிரி இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கூல்ல ஒன் ஆன் ஒன் இன்டர்வென்ஷன் கொடுக்கும் போது அவங்களுடைய ப்ரொக்னோசிஸ், அடுத்த அடுத்த காலத்துக்கான முன்னேற்றங்கள் வந்து நிறைய பார்க்க முடியும். மைல்டு ஆட்டிசத்தோட இருக்கிற பசங்களுக்கு ஷேடோ டீச்சர் ஸ்கூல்ல வந்து இப்போ ஸ்பெஷல் எஜுகேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. எல்லா சிலபஸ், சிபிஎஸ்இ ஆகட்டும், ஸ்டேட் சிலபஸ் ஆகட்டும், ஐசிஎஸ்இ ஆகட்டும், ஒரு ஸ்கூல்ல ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டரோடைய உதவியோட ஐஇபி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்னு கிரியேட் பண்ணி, அந்த பசங்களுக்கு டீச்சர் எப்படி ஹெல்ப் பண்ணும், பிடி டீச்சர் எப்படி ஹெல்ப் பண்ணும், பேரண்ட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும், பசங்க எப்படி நடந்துக்கணும் கிளாஸ் ரூம்ல, இதையெல்லாம் ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கோர்வையா இருப்பாங்க, இவங்க எல்லாருக்கும் மத்தியில ஒரு கனெக்டிவிட்டியா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க.
0: ஓகே ஸ்வேதா, ஓ இவ்ளோ எல்லாம் இருக்கா? அப்போ இந்த போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, ரீசெண்டா கூட ஒரு நியூஸ பார்த்தேன் நான், இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கே, அதை பத்தி ஏதாச்சும் சொல்றீங்களா?
1: கண்டிப்பா பிரதீபா. இப்ப பாத்தீங்கன்னா, போன வருஷம் 49 ஆட்டிசத்தோட இருக்கிற குழந்தைங்க கர்நாடகா ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல SSLC பாஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, ப்ராம்ப்டர்ஸ்ங்கிற உதவியோட. நம்ம பசங்களுக்கு என்னன்னா, யாராவது பக்கத்துல இருக்கணும், அவங்களுக்கு புது இடங்கிற ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தை போக்க வைக்கிறதுக்காக ப்ராம்ப்டர்ஸ் பக்கத்துல இருந்து பண்ணுங்க பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ப்ராம்ப்டர்ஸ் வச்சுக்கலாம். அதே சமயத்துல ஒரு சிலவங்களுக்கு எழுத வராது, அவங்க மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கிரைப் வச்சுக்கலாம். ஸ்கிரைப் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் எழுதுவாங்க, இவங்க சொல்ல சொல்ல அதை கேட்டு எக்ஸாம் எழுதுவாங்க, ஸ்கிரைப் வச்சுக்கலாம். இதை தவிர எக்ஸ்ட்ரா டைம் கன்செஷனும் இருக்கு. இதெல்லாம் நீங்க அசஸ்மெண்ட் பண்ணும்போது டாக்டரே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் பிஃபோர் போர்டு எக்ஸாம் கூட ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்க அந்தந்த போர்டுக்கு சப்மிட் பண்ணீங்கன்னா, அந்த போர்டு ஹால் டிக்கெட்லே பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன் இவங்களுக்கு தேவை எக்ஸாம் எழுதும் போது. இப்ப நீங்க போர்டு எக்ஸாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல எழுதுவாங்க, அவங்களுக்கு அமைதியான நிலைமை இருக்கணும்ட்டு தனியா ஒரு இன்விஜிலேட்டரை போடுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய கன்செஷன் அண்ட் அகாமடேஷன் எல்லா போர்டுல இப்ப கொடுக்கறாங்க பிரதீபா.
0: ரொம்ப நன்றி ஸ்வேதா.
1: இப்போ ஆட்டிசம் பத்தி நிறைய நம்ம பேசினோம், ஆட்டிசம்ல இருக்கிற பசங்களோட தனித்திறமைய பத்தி பாக்கலாமா? ரீசெண்டா GRA அப்படிங்கறவங்க, 16 வருஷம் தான் அவங்களுக்கு, 16 வயசு தான் ஆகுது, அவங்க சோலோ ஸ்விம்மிங்ல இங்கிலீஷ் சேனல்ல 34 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல ரீசெண்டா இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், 14 ஆட்டிசத்தோட இருக்கிற பசங்க கடலூர்ல இருந்து சென்னை மெரினா பீச் வரைக்கும் கோச் உதவியோட கடந்து வந்து ஒரு புக் ஆஃப் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, நம்ம ஆட்டிசத்தோட இருக்கிற குழந்தைங்க நிறைய தனித்திறமைகள் இருக்கு, அவங்களுக்கு ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா கோடிங் பண்றதா இருக்கட்டும், அவங்க ரொம்ப உற்சாகத்தோட பயணிப்பாங்க. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன பிரதீபா? இப்போ இன்க்ளூசிவ் செட்டப்ல மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல எப்படியெல்லாம் நம்ம பசங்களை படிக்க வைக்கலாங்கிறத பார்த்தோம். ஒகேஷனல் எஜுகேஷன்னா என்ன, மாடரேட் சிவியர் பசங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கலாம் அது ஸ்பெஷல் ஸ்கூல்ல என்ன

0: மாதிரி பண்றாங்கன்னு கொஞ்சம் விவரிக்கிறீங்களா?
1: அதாவது ஒகேஷனல் ட்ரைனிங் நீங்க சொன்ன மாதிரி லைக் ஒகேஷனல் ட்ரைனிங் டைரக்டா போக மாட்டோம் ஸ்வேதா, ப்ரீ ஒகேஷனல் ட்ரைனிங் இருக்கும். அதாவது 7 வயசுல இருந்து நம்ம பசங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்போம், ஒரு 10 இல்லனா 13 வயசுல இருந்து அந்த ப்ரீ ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுப்போம். இப்ப நீங்க எங்க சென்டர்ல எடுத்துட்டீங்கன்னா, நாங்க வந்து பிளாக் பிரிண்டிங், பெரும்பாலும் பிளாக் பிரிண்டிங், பேப்பர் கவர்ஸ் இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம், அப்புறம் குக்கிங் கூட பண்றதுக்கெல்லாம் இந்த பசங்களை நாங்க ட்ரெயின் பண்றோம். சோ தட் அவங்களாலயும் ஏர்ன் பண்ண முடியும்ன்ற அந்த எம்பவர்மெண்ட் கிரியேட் பண்றோம். நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இப்ப அசஸ்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தோம், அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் லைக் மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாம் நம்ம பசங்களை சேர்க்கறதுக்கு, அதுவும் மைல்டு ஆட்டிசம் இருக்கிற பசங்களை, குறைந்த குறைபாடு இருக்கிற பசங்களை நம்ம சேர்க்க முடியும்னு இருக்கு. சோ எங்கெல்லாம் இந்த அசஸ்மெண்ட் பண்ணலாம், என்ன இந்த சென்டர்ல பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஸ்வேதா.
0: பெங்களூர்ல பொதுவா நிறைய சென்டர்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் சென்டர்ஸும் இருக்கு, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சென்டர்ஸும் இருக்கு, பிரைவேட் செக்டர்ஸும் இருக்கு. நாங்க ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், விக்டோரியா ஹாஸ்பிட்டல், இல்ல ஸ்பாஸ்டிக் சொசைட்டி, இல்ல நிமான்ஸ், இந்த மாதிரி சிடிசிசி மலேசியா, இந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபார்மேட்லயே உங்களோட அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சோ அந்த அசஸ்மெண்ட்டை நீங்க ஸ்கூல்ல போய் சப்மிட் பண்ணீங்கன்னா ஸ்கூலும் போர்டுக்கு அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி சென்டர்ஸ், ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் கர்நாடகா, நிமான்ஸ், சிடிசிசி, இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இங்கெல்லாம் போய் நீங்க அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு கேட்கலாம்.
1: ஓகே ஸ்வேதா, இப்ப நானும் ஒரு ஸ்பெஷல் மாம் தான், எல்லாருக்கான கேள்வியும் தான் எனக்கும் இருக்கு. யூஸ்வலி இந்த சோசியல் லைஃப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இது நம்ம பசங்களுக்கு எப்படி இருக்கும்?
0: இப்ப பாத்தீங்கன்னா, நான் இன்க்ளூசிவ் செட்டப் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். எங்க ஸ்கூல்லயும் ஒரு சில பசங்க எல்லாம் மைல்டு ஆட்டிசத்தோட இருக்காங்க. அந்த பசங்களை நாங்க தனியா உட்காத்தி வைக்கிறது இல்ல, அவங்கள எல்லாரோடையும் சேர்ந்துதான் பழக விடுறோம். நம்ம ஆட்டிசம் இருக்கிற பசங்களுக்கு சென்சிட்டிவ் இஷ்யூ ஜாஸ்தி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி சத்தம் கேட்டாலோ இல்ல பிரைட்டா லைட்டை பார்த்தாலோ கொஞ்சம் பயப்படுவாங்க, அவங்களுக்கு மெல்டவுன் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த மாதிரி தருணத்துல எல்லாம் ஒரு நம்பிக்கையான பார்ட்னர், ஃப்ரெண்டா பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்கள காம் படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி தருணத்துல அவங்களுக்கு சத்தம் அதிகம் அப்படின்ட்டு நீங்க கிளாப் பண்ணாதீங்க. கிளாப் பண்றதுக்கு பதிலா நாங்க வீடும் சைலண்ட் கிளாப், சம்டைம்ஸ் சத்தம் பண்ணா கிளாப் பண்ணா ஜாஸ்தி பயப்படுவாங்கன்னு வீடும் சைலண்ட் கிளாப் ஆல்சோ ஃபார் தோஸ் சில்ட்ரன். ஆர் அவங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலா, பட் என்னன்னா அவங்க காதை பொத்திப்பாங்க அப்போ, பட் அவங்களுக்கு அது தேவை. சோ இந்த மாதிரி ஊக்குவிச்சிங்கன்னா நம்ம ஆட்டிசத்தோட இருக்கிற பசங்க கூட தே வில் ஃபிட் இன் த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல். இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இன்க்ளூசிவ் செட்டப் கொண்டு வரலாம்.
1: ரொம்ப நன்றி ஸ்வேதா. நிஜமாலே இப்படி ஆமால, நம்மள இப்படியும் நம்ம யோசிக்க மாட்டாங்க நிறைய பேர். லைக் எல்லாரும் அவங்க என்ன நினைப்பாங்க, இண்டிபெண்டா பண்ணலாம் அப்படியேதான் யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. சோ ரொம்ப நன்றி. சோ அதை தான் தெரிந்து கொண்டேன். இப்போ ஸ்பெஷல் மாம்ப் என்னோட ஜெர்னி எவ்வளவு டஃபா இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூப்பர் மாம்ஸ், ஸ்பெஷல் மாம்ஸ் டெடிகேட் பண்றதுக்கு ஒரு சாங் வச்சிருக்கேன். சோ அவங்களுக்காக அது
2: தல

0: சோ மனசுல தன்னம்பிக்கையும் முகத்துல புன்னகையோடும் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ.
2: இத்துடன் இன்றைய ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்பது அடுத்த ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சியில்.